0: நீரில் மின்னடி லனபுரம் யபாண்டிகோ. லனபுரம் மின்னடி நீரில் யபாண்டிகோ. மின்னடி பிணகரை வாங்கி காவப்பட் மலம்பா கலனஞ்சோண்டி பழப்பா ஊறுப்பா நின்னுட மேம்மி காவப்பட் எங்க பிள்ளைப்பா குனிங் இளநூச்சாரா ஊறாவாண்டி மலம்புக்கோ. எங்க யாக்கூர் குஜி பாஜா பீன் மேம்மிங்க மின்னவள காவப்பட்டு எங்க மண் ஒண்டலன் லயமிரி மேம்மி மின்னடி புழுக கொங்குறிச்சிலிங் இன்னடிஜா மடி குறைஞ்சால் மண் ஒண்டோ மேம்மி இன்னடி இன்னுங்க மனன் ஞாபகம் நின்றுக்கோண்டி எப்பாண்டி காட்டு நின்றுக்கோ. எங்க பழம் மேம்மி ஜேலங் பாப்பா புழுக மேம்மி மின்னடி காவப்பட்டு நின்றுங்க மனன் ஞாபகம் எனக்கு மண் கிளினிக் கடை ஜனங்குறவுல நேச்சு மண்ட இவங்க நின்று நீரில்லான்னுப்புறோம் நின்று கருணை புஜு குஜு மண் கஜலஞ்சங்க உடம்பு பல மண் ஒண்டோ நின்று புழுக என் பல சுழலை பூஸ்ட ஷர்ட் பின்னரங்கனுள்ள ஏப்பாண்டி பாய்ப்பிழவுள் கருணைஞ்சோண்டி புழுக மாட்டேன் நரஞ்ச மாட்டேன் நின்று பல நீரில் ஒண்டோ அங்கனே கவுப்பட்டு நீரில் ஜலான்னு எங்கள் குப்பு குப்ப ஏப்பாண்டி மீனடியில் புழுக புழுக ஏப்பா பாய்ப்பிழவுள் ஞானம் பல் மடலஞ்சு எங்கள் டிசபிலிட்டி கருணை மெரிஞ்சிரு எங்கள் டாக்டர் மிஞ்ச மடலஞ்சு எங்களை ஒண்டாவும் எங்கள்ட்ட மேம்மி கோவப்பட் மிஞ்சோண்டி ஏப்பாண்டி பலம் ஒண்டாவணி பல் என்னுடைய கோவப்பட் நீர் நின்று மனண்ட உங்கச்சு கிழங்கூருல நேச்ச செலா புதுமன் ஞாபகம் சுழல மகள் என்னுடைய நீரில் புற ஏப்பா புல்கப்போ வாங்கி மின்னடி நின்று மனன் ஞாபகம் டாக்டர் எங்கள் மங்க சுழ வாங்கி புழுக நின்றுடு மேம்மி சுழல மன்னனும் ஏப்பாண்டு
1: I hope you enjoyed tonight's scripture show with myself, Brad Shadforth, here on 6DBY 97.9 FM from 7 to 8 p.m. every Monday night. I hope tonight's lessons were a berakah and a blessing to you. Catch you next week, Monday. Have a good night.
2: Hi, my name is Shai.
3: Hi, my name is Eli.
4: Hi, my name is Aria.
5: Hi, my name is Bella, and you're listening to 6DBY.
6: Before we begin, thank you. Thank you, oh, thank you, thank you. Thank you.
7: I'm not a bad person.
6: I know.
7: I don't drink and I don't kill. I got no evil habits and I probably never will. I don't sing like Elvis Presley. I can't dance like Fred Astaire. But there's one thing in my favor.
6: What?
7: I'm a millionaire.